0: நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக ரிக்வேத ரேகா பாட்டாக.

ஓமை ஐயா அதிதயே அதிதயே புனரதாத் பிதரம் பிதரம் தாத் புனரதிதயே அதிதயே புனாஹ புனரதாத் தாத் பிதரம் பிதரஞ்ச திருஷேயம் மாதரஞ்ச மாதரம் திருஷேயஞ்ச பிதரம் பிதரஞ்ச.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 75. Thank you.

0: ஸனீஷங்கிபிர்வசீ சக்ஸ்ரஷ்டா சயுதஇந்திரோ கணேன
1: சஜ்ஞசிருஷ்டஜித்ஸோ மபாபாஹு ஷர்த்யுக்ரதன்வா ப்ரதிஹிதாபிரஸ்தா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹஸ்ரநாமா இன் மகாபாரதா. சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா. பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudri.
2: Om Namah Padarthaya Yokanam Siddhi Hetave Satchidananda Rupaya Shivaya Paramahamsa. Yadyapi अक्षरग्रहणमात्र पर्यवसायित्वम् अध्ययन विधेः तथापि विचारयोर्न प्रवृत्त्यसंभवः साङ्गाध्ययनेन आपाततः पदार्थमात्र प्रतीतेः साङ्गवेदाध्ययनेनापि पदार्थमात्रं ज्ञायते न तु वाक्यार्थनिर्णयः न भवति तदनु ब्रह्मणः
3: नृकः
2: अत्र ब्रह्म इति वर्तते स्थूलोपासना जन्य स्थूलोपासन ज्योतिष्टोमादि विधायकानां वाक्यानां सूक्ष्मोपासन भूतदहरादि विद्या विधायकानां च परस्पर विरोधाभासं पश्यन् तद्विचारे पुरुषार्थाकांक्षी पुरुषः स्वयमेव प्रवर्तते इन्ना சொன்ன ஏற்கனவே ஆயிருது பரஸ்பர விரோதம் வரும்பொழுது அது நிர்ணயம் வரலன்னா உபயோகம் இல்ல அந்த வித்தியக்கு உபயோகம் இல்ல ஏதோ ஒரு அர்த்தம் தோன்றது அதனால உபயோகம் இல்லைன்றதுனால யதா வாக்கியார்த்த நிர்ணய சம்யக் ஸ்யாத் ததனுசாரேண கிஞ்சித் கர்த்தவ்யம் மீமாம்சகை தத்ர மீமாம்சகை என்ன வாக்கியார்த்த விசாரேண வாக்கியார்த்த விசாரம் வினா வேதாந்த வாக்கியார்த்த நிர்ணயதும் ந சக்யதே இத்தியதர்த்தம் இதன் ஸ்வயமேவ புருஷா ஞாதும் சக்னோதி ததர்த்தம் விதிஹி நாபேக்ஷதே அப்போ அதனால தத்ர வேதாந்த விசாரே விதிர் நாஸ்தி நாபேக்ஷதே எதி அத்தியன பர்யந்தம் அர்த்தஜான பர்யந்தம் அத்தியனம் ஸ்வாத்தியாயோத்தேதவ்யா இதி வாக்கியன ந விவக்ஷிதம் சியாத் தரிஹி சாஸ்திர விசாரஸ்ய ஆரம்பணீயத்துவம் ந சியாத் இதி பிரஷ்னகிருதா அதுதான் கேள்வி இருந்தது கேவலம் அக்ஷராவாப்தியர்த்தமேவ அத்தியனம் ஸ்வாத்தியாய விதினா விதீயதே தரிஹி அர்த்தஜான பர்யந்தம் வியாபாரஹ நைவ உக்த ஸ்யாத் तर्हि विधिमूलकः अयं विचारः इति कथं वक्तुं शक्यते इति पृष्टे तदानीम् उच्यते विधिमूलकत्वं मास्तु विधिं विना कथं विचारे प्रवृत्तिः स्यात् वेदान्तवाक्यार्थविचारे कथं प्रवृत्तिः स्यात् एवमेव धर्मशास्त्रपूर्वमीमांसाविचारेपि कथं प्रवृत्तिः स्यात् इति चेत् तदर्थं विधिर्नापेक्षते इति समाधानं शृणोमि ततः न अनिबन्धनो विचारः विचारः अनिबन्धनो न इत्युक्ते विधिनिबन्धनो नास्ति तावदेव किञ्चित् निबन्धनं नाम निमित्तं विचारस्य आरम्भे किमपि निमित्तं नास्ति प्रमाणं नास्ति इति न भवति स्वयमेव विचार्यनिर्णयः विचार्यविषयस्य निर्णयः कर्तव्यश्चेत् विचारः अवश्यम् अपेक्षते इति स्वयमेव पुरुषः निश्चेतुं शक्नोति अतः विचारे प्रवृत्तिर्भवति साङ्गाध्ययने प्रवृत्तिरपि एवमेव अङ्गानाम् अध्ययने पृथक् विधिरस्ति अङ्गानाम् अध्ययने विधिरस्ति एवं षडङ्गानि अध्येतव्यानि महाभाष्यवाक्यङ्कृतार्लया तस्मात् ब्राह्मणः निष्कारणः तस्मात् ब्राह्मणेन निष्कारणेन षडङ्गो वेदः अध्येतव्यो ज्ञेयश्च नृक् अङ्गे ज्ञेयश्च नृक् ज्ञेयश्च इत्युक्ते अर्थोऽपि ज्ञातव्यः इत्येव इपो अर्थज्ञानं वेण्डा यादृशुल्ल तत्र अर्थज्ञानपर्यन्तम् अध्ययनं कर्तव्यम् इत्यस्मिन् अंशे विधिर्नापेक्षते तत्तु स्वयमेव यदा आपाततः कश्चन अर्थः प्रतीयते यदोरर्थम् इरुक्कुन्नु तीर्मानमायिट्टुन्नु अद् एन्न अर्थम् परस्पर विरोधं वरुम्बोळुद अद् विचारं पण्णिता आणुम् वेर वळि इल्लेन्रु नमके स्वयमा तेरिञ्जु पोयिडु स्वयमेव अवगन्तुं शक्यते तर्हि किमर्थं विधिः तावदेव
3: परस्पर विरोधः अस्ति इति ज्ञानमपि अङ्गाध्ययन अनन्तरमेव
2: तद् अवश्यम् अङ्गाध्ययने सत्य भवति अर्थप्रतीतिपा अर्थप्रतीतिरोधं स्फुरिकम् एङ्गेवद् इति अभिप्रायः तस्मान्न अनिबन्धनो विचारः ननु
4: श्रोतव्यः इति वाक्येन वेदान्तश्रवणं साक्षात्
2: विधीयते इदानीं किं पृच्छति भवता उक्तं वेदान्तविचारे विधिर्नास्ति इति अस्ति खलु श्रोतव्यो मन्तव्यो निदिध्यासितव्यः ஆத்மா வா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யான்னு இருக்கு வாக்கியம். பிருஹதாரண்யகத்துல மைத்ரேயின் பிரதி யாஜ்ஞவல்க்கிய வாக்கியம், ஆத்மா வா மைத்ரேயி ஆத்மனோ வா அரே தரிசனேன ஸ்ரவணேன மதே மத்தியா விஜயானேன சர்வமிதம் விதிதம் பவதின்னு கடைசியில் முடிக்கிறார். தத்ர திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யான்னு ரெண்டும் இருக்கு. திரஷ்டவ்யா இத்தியத்திர ஆத்மா வா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா. தத்ர கிம் பவதி தரிசனம் அனூத்ய, தரிசனம் நம்ம சாட்சாத்கார, ஆத்மா இது பரமாத்மா உச்சதே, பரமாத்மனஹ சாட்சாத்காரம் உத்திஷ்ய ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஏதத்ரயம் விதீயதே. தத்ர கதம் வக்தவ்யம் இத்யுக்தே திரஷ்டவ்யஹ இதி அருஹார்த்தே தவ்யப்ரத்யய, தரிசன யோக்யஹ சாட்சாத் தரிசனம் சாட்சாத்கார ஆத்மா சாட்சாத்கார யோக்யஹ தர்ஹி சாட்சாத்கார யோக்யம் ஆத்மானம் அனூத்ய இத்யஸ்ய கோர்த்த சாட்சாத்காரம் அனூத்ய சாட்சாத்காரம் உத்திஷ்யான்னர்த்தம். ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஏதத்ரயம் விதீயதே. ஸ்ரவணம் இத்யுக்தே தாத்பரிய நிர்ணய அனுகூல வியாபார, ஸ்ரவணம் காதால கேட்கறது மட்டும் அர்த்தம் இல்ல, தாத்பரிய நிர்ணய அனுகூல வியாபார ஸ்ரவணம் ஏவமேவ ஸ்ரவணம் ஏவம் ந ததா ந. ஸ்ரவணம் இத்யஸ்ய விசிஷ்ய அர்த்தாஹ விவக்ஷிதா, தாத்பரிய நிர்ணயம் ஒவ்வொரு வாக்கியத்துக்கு என்ன தாத்பரியம் இது இதானி எத் கிரியதே தத் இதமேவ உத்தரமீமாம்சாயாம் வா பூர்வமீமாம்சாயாம் வா எத் கிரியதே தாத்பரிய நிர்ணயம் வாக்கியசிய தாத்பரிய அர்த்தம் அது கண்டுபிடிக்கணும் இல்லையா, இல்லைன்னா ஏதோ ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு அர்த்தம் அப்படின்னா உபயோகம் இல்லை. தாத்பரியார்த்தக்கா இது பூர்வாபர பரியாலோச்சனையா நிர்ணயமான அர்த்தா தாத்பரியார்த்தா இது உச்சது. ததர்த்தம் யஹ வாக்கியார்த்த விசாரா கிரியதே சஹ ஸ்ரவணம் இது சப்தேன உச்சது. அனந்தரம் மனநம் இது கிம் இத்துக்தே தாத்பரிய நிர்ணயித்தே சதி, அதுக்கு அந்த தாத்பரியார்த்தம் இதுதான் தெரியும், ஆனால் அதுக்கு வேற ஏதோ ஒரு அனுமானாதி பிரமாணம் என பிரத்யக்ஷ விரோதம் இருக்கலாம், அனுமானாதி பிரமாண விரோதம் இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கிறதா இருந்தால் அந்த விரோதம் பரிஹர்த்தும் யா சுவாதந்திரேன விசார கிரியதே தது மனநம் அதுவும் வேணும் இல்லையா. இதானி கஷ்டித் கிமபி வததி கிம் தேன உத்தம் இது தூ நிர்ணீதம் ஏதாவது தாத்பரியம் தஸ்ய தேன ததே உத்தம் இத்தியத்திர சந்தேகம் நாஸ்தி. அதுக்கப்புறம் தேன ததே உத்தம் பரந்து தத் சம்யக்வான் வா சம்யக்வான் வா இத்தியஸ்ய அர்த்தக்கா மானாந்தர விரோதா அஸ்தி வா இது பிரத்யக்ஷ விரோதா அஸ்தி வா அனுமான விரோதா அஸ்தி வா இதெல்லாம் பரீட்சை பண்ணணும் இல்லையா, அது இல்லாம உபயோகம் இல்லை. ஏதர்த்தம் புனக வியாபார கர்த்தவியா தாத்பரிய நிர்ணய வாக்கியசிய அர்த்தஸ்து நிர்ணயிதா வாக்கியத்துக்கு அதுதான் அர்த்தம், ஆனால் அது சரியா இருக்குமா என்றது திருப்பி யோசிக்கணும். இதுக்கு மனநம்னு பேர். ஏவஞ்ச ஸ்ரவணம் மனநம் ச சமாப்தம் சேத் சாஸ்திரார்த்தா நிர்ணயிதா இதுக்கப்புறம் தத்திர சந்தேகம் நாஸ்தி. ஆனால் இன்னும் இதுக்கப்புறம் நிதித்தியாசனம்னு நிதித்தியாசனம்னு என்ன தியானம்னு அர்த்தம் தான் நிதித்தியாசனம் தியை சிந்தாயம் தாது தியானார்த்தக தாது நிதாய ஹிருதி விசேஷம் வருது இல்லையா அந்த தியானம் அர்த்தத்துல தாது அது தியானம் அது முதல் வந்து தித்யாசான் தித்யாசா இது சன்னந்த சப்தா தியாதும் இச்சா தித்யாசா அது இச்சார்த்தத்தில் இல்லை போல இருக்கு சில இடத்துல பார்க்கணும் அது சில எல்லா இடத்துலயும் இச்சார்த்தத்தில் இல்லை சன்பிரத்தியம் சில இடத்துல கேவலம் சுவார்த்தே சன்பிரத்தியோ பகுதி. அனந்தரம் லுட்ட தித்யாசனம் இந்த பக்கம் நீன் உபசர்க்கம் நீ தித்யாசனம் தியானம் அவ்வளவுதான் அர்த்தம் சன்பிரத்தியானம் சன்பிரத்தியம் கிருத்வா அனந்தரம் லுட்ட ஆகதா அஸ்தி பாவேவ இதி பாதி ஸ்திரவிச்சாரேண நிர்ணீதம் வஸ்து தஸ்ய தியானம் ச கர்த்தவியம் சாட்சாத்காராய. சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சு போச்சு என்றதுனால மட்டும் சாட்சாத்காரம் வராது இல்லையா. ததப்பரம் எத் கர்த்தவியம் தற்சர்வம் நிதித்தியாசனம் இத்தியனேன உச்சதே. அஸ்து ஏவம் ச ஆத்மா வா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யஹ இதி வாக்கியம் வர்த்ததே. தத்ர ஸ்ரோதவ்யஹ இத்தியனேன ஸ்ரவணம் விதீயதே ஸ்ரோதவ்யஹ இதி தவ்ய பிரத்யேன விதீயதே. தவ்ய பிரத்யஸ்ய அபி கிருத்ய பிரத்யஹ இதி கிருத்வா ப்ரைஷாதி சாதாரண்யேன தஸ்ய அர்த்தஹ பிரதீயதே விசிஷ்ய வித்யர்த்தஹ நாஸ்தி வித்யர்த்தஸ்து லக்ஷணயா பவதி இதி உச்யதே தவ்ய பிரத்யஸ்யாபி. பரந்து லோகே இதானி தவ்ய பிரத்யாந்தம் பதம் ஸ்ருத்வா விதி பிரதீயதே கந்தவ்யம் தயா இத்யுக்தே அயம் கமனம் விதத்தே இதி பிரதீயதே தத்வத் பிரதீயதே ஏவ ஸ்ரோதவ்யா இத்யுக்தே விதி பிரதீயதே சக்தியா வா பவது லக்ஷணயா வா பவது பிரதீயதே தத் பிருச்சதி நனு ஸ்ரோதவ்யா இதி வாக்கியேன வேதாந்த ஸ்ரவணம் சாட்சாத் விதீயதே. வேதாந்த ஸ்ரவணே விதிரேவ அஸ்தி கலு தத் கிமர்த்தம் தியஜதே விதிம் வினைவ சாட்சாத் பிராப்தம் இது கிமர்த்தம் வக்தவ்யம் பிரதீயமான விதி கிமர்த்தம் தியஜதே கேள்வி சரியா இருக்கு இல்லையா.
3: अत्र श्रोतव्यः इति शब्देन तात्पर्यनिर्णयः कर्तव्यः
2: सत्यम् एव
3: शक्त्या सह अर्थः न भवति
2: सोऽपि शक्त्या न भवति श्रोतव्यः इत्युक्ते विचारः लक्ष्यते इत्येव लक्षणया एव अस्तु
3: विधेः लक्षणया अर्थवर्णनं कर्तुं शक्यते
2: अवश्यं शक्यते तात्पर्यानुसारेण लक्षणा कर्तव्या तात्पर्यग्राहकं वक्तव्यं तावदेव विधौ बहुत्र लक्षण अस्ति न विधौ परशब्दार्थः न விதியில விதிவாக்கியத்துல லட்சணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்சர்க்கம் அது எங்கேயும் பண்ணக்கூடாது லட்சணே லட்சணாவிருத்தி ஆசிரயணம் முக்கியார்த்தஸ்ய பாதே சத்தியம் கலு முக்கியார்த்தே தாத்பரியானுபவத்தி அஸ்தி சேதேவ லட்சணா ஸ்வீகர்த்தவியா இது தத் விதௌ விதிவாக்கியத்துல லட்சணா லட்சணையா வித்தியர்த்த வர்ணனம் இத்தியுக்தே ஜாகரூகமா தான் பண்ணணும் அர்த்தம் அது எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பகுத்திர லட்சியார்த்தே ஏவ தாத்பரியம் இது நிர்ணயதே அப்ப அந்த அர்த்தத்துல லட்சணம் சொல்லிதான் வேற வழி இல்ல சத்தியம் அத்தாபி ததைவ ஸ்ரோதவ்யா இத்தனை ஸ்ரவணம் இத்தியுக்தே கேவலம் ஸ்ரோத்ரேந்திரியேண ஸ்ரவணம் இது தாவன் மாத்திரம் ந ததபேட்சையா அதிகம் விவக்ஷிதம் இது தத்ர ஞாயதே ததனுசாரேன லட்சணா ஸ்வீக்ரியதே எவஞ்ச ஸ்ரோதவ்ய இது வாக்கியேன வேதாந்த ஸ்ரவணம் சாட்சாத் விதீயதே கலு தரி கிம் தரி விதி பிரயுக்தே வாயம் விசாரம் இது வக்தும் சக்கியதே கிள இது சேத் ந விதித்வ பிரயோஜக மட்டும் விதி இருக்கு சொல்லக்கூடாது விதி அது விதினு சொல்லணும்னா எப்படி இருக்கணுமோ அது கிடையாதுன்னு அது என்ன அது என்ன அர்த்தம் லிங்காதி அப்படி தவ்ய பிரத்யம் இருக்க அது போறோம் அது இருந்தா போறோம் அது விதி மாதிரி தான் தோன்றது ஆனா விதினு எப்ப சொல்ல முடியும் மானாந்தரேன அப்பிராப்தம் செய்தே விதி போஜனம் கர்த்தவியம் இது கிமர்த்தம் வக்தவியம் உச்சதே மானாந்தரேன பிராப்தம் கலு லோகத்தா அப்பிராப்தம் கிள விதாதவியம் இதானியம் இதம் லோகத்தா பிராப்தம் இத்தியுக்தம் அஸ்மாபி வாக்கியாத் அர்த்தே பிரதீயமானே நிர்ணயே அலபியமானே நிர்ணய கர்த்தவியா நிர்ணயாய எது கர்த்தவியம் தத் கர்த்தவியமேவா இது ஸ்வயமேவ ஞாயதே கலு ஏதோ ஒரு அர்த்தம் தோன்றது ஐயே என்ன அர்த்தம் கண்டுபிடிக்க முடியலன்னா தர்த்தம் எது கர்த்தவியம் ஸ்வயமேவ பிரவர்த்தி சம்பவே கிமர்த்தம் விதி தஸ்மாத் விதி இது கதா வக்தும் சக்கியதே எத் மானாந்திரேண அப்பிராப்தம் ததாயம் விதாதவியம் தரி விதித்வ பிரயோஜகம் எது ரூபம் நம்ம மானாந்திரேண அப்பிராப்தத்வாதிகம் மானாந்திரேண அப்பிராப்தத்துவம் மானாந்திரேண அபாதிதத்துவம் இதெல்லாம் வேணும் அப்பதான் விதின்னு சொல்ல முடியும் மானாந்திரேன பாதிதமா இருந்தால் விதின்னு சொல்ல முடியாது சந்திரமாஹரேத் இத்தியுக்தே ஆனையேத் இது ஆகாஷா சந்திரா அத்த ஆனேதவியா இத்தியுக்தே இது கிருதி கிருத்திய சாத்தியம் குற்றச்சின் மானாந்திரேன பாதிதம் இதமபி மானாந்திரேன பாதிதம் இத்தியே வக்தும் சக்கியது அசக்கியமிதி நிர்ணயித்தம் அசக்கியமிதி நிர்ணயித்தே விஷய விதிஸ்து தஸ்மின் அர்த்தே தாத்பரியம் நபவதி இத்தியர்த்தா இது ஏவ ஏவம் கிமபி வேதவாக்கியம் அஸ்தி விதிவத் பிரதீயதே வேதவாக்கியம் பாதி பாதி வேதவாக்கிய அர்த்தோ பாதிதான்னு சொல்லக்கூடாது அந்த அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் ஏவம் லட்சணா ஸ்வீகர்த்தவியா இத்தியவ தரிஹி அநிதா அர்த்தவாதா இது வக்தவியம் ஸ்துத்தியர்த்தம் ததா உச்சதே அப்படி கூட சொல்லலாம் மானாந்திரேண பிராப்தே அர்த்தே எதி விதிவத் பிரதீயதே விதி மாதிரி தோன்றது மானாந்திரேன பாதிதமான அர்த்தம் தோன்றது அப்படின்னா அந்த லட்சணையினால அர்த்தம் சொல்லணும் அவ்வளோதான் ஸ்துத்தியர்த்தம்னு சொல்லணும் ததா விதானி வாக்கியானி பகுனி வர்த்தந்தே தத்வதேவ அத்ராபி விதித்வ பிரயோஜகம் எத ரூபம் இத்தனை கிம் ஸ்வீகர்த்தவியம் மானாந்திரேண அனதிகதத்துவம் மானாந்திரேண அபாதிதத்துவம் மானாந்திரேண அப்பிராப்தத்துவம் மானாந்திரேண அபாதிதத்துவம் எதி அஸ்தி தானியமே விதி இது வக்தும் சக்கியதே ததேவ விதித்வ பிரயோஜகம் ரூபம் தஸ்ய சம்பத்தி பிராப்தி அத்த நாஸ்தி அஸ்மின் வாக்கிய ஸ்ரோதவ்யா இது வாக்கியே நாஸ்தி பிராப்தத்வ மானாந்திரேன பாதம் கிடையாது இங்க ஆனா பிராப்தி இருக்கு அத அத்ர விதிர் அஸ்தி இது வக்தும் சக்யதே ந சக்யதே அது அதுதான் சொல்றார் ததாஹி
4: வேதாந்த ஸ்ரவணம் ந ஆனுபூர்வி விதி
2: கோச்சர ந அபூர்வ விதி கோச்சர
4: அபூர்வ விதி கோச்சர
2: பிராப்தத்வ அதுதான் இது அபூர்வ விதின்னு சொல்ல முடியாது விதி மூணு விதமா இருக்கு அபூர்வ விதி நியம விதி பரிசங்கியா விதி இது த்ரிவிதோ விதி தத்ர அபூர்வ விதி இது வக்தவியம் சேத் மானாந்திரேண பிராப்திர்ந பவேத் எது மானாந்திரேண ந பிராப்தம் ததேவ அபூர்வ விதேர விஷய யதா வ்ரீஹீன் ப்ரோக்ஷதி ப்ரோக்ஷணேன வ்ரீஹய சம்ஸ்கர்த்தவ்யாஹ இத்யர்த்தம் அப்படி புரோக்ஷனம் பண்றதா இருந்தா அதுல ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறது, அது பண்ணிதான் ஆனும்ன்றது நமக்கு வேற லௌகிக நியாயம் ஒன்றும் கிடையாது. பிரமாணம் நாஸ்தி லோகேன அனுமானேன பிராப்தும் சக்கியதே தஸ்மாத் வ்ரீஹின் புரோக்ஷதி இது அபூர்வவிதி தத்வதத்ர வேதாந்த ஸ்ரவணம் நம்ம வேதாந்த வாக்கியானாம் தாத்பரிய நிர்ணயானுகூல வியாபார கர்த்தவிய இது ஹலோ விதாத்தவியம் தன்ன வக்தவியம் ஸ்ரீமேவ ஜாயதே தஸ்மாத் அயம் அபூர்வவிதி கோச்சர நாஸ்தி ஸ்ரவணம் அபூர்வவிதேர் விஷயோ நாஸ்தி இத்யுக்தே ஸ்ரவண விஷயக யஹ விதி சஹ அபூர்வவிதிர் ந பவதி ப்ராப்தத்வாத்
4: ப்ராப்திஷ்ட வேதாந்த ஸ்ரவணம் ஸோ விஷயோ விஷய வாத அவகதி சாதனம்
2: சாஸ்திர ஸ்ரவணத்வாத் வைத்திய சாஸ்திர ஸ்ரவணவத் இத்யாதிபிஹ ப்ராப்திஷ்ட அனுமானேன இது ப்ராப்திஹி கேன பிரமாணேன வேதாந்த ஸ்ரவணம் கர்த்தவ்யம் இத்யத் மயா பூர்வமேவ ஞாதம் கதம் ஞாதம் அனுமானேன ஞாதம் ப்ராப்திஷ்ட அனுமானேன ப்ராப்திஷ்ட அனுமானேன கிம் அனுமானம் வேதாந்த ஸ்ரவணம் ஸ்வவிஷயோபாத்த அவகதி சாதனம் ஸ்வவிஷயத்வேன எது உபாத்தம் தஸ்ய அவகதேஹே சாதனம் வேதாந்த ஸ்ரவணம் ஸ்ரவணம் நாம தாத்பரிய விசாரம் தாத்பரிய விசாரம் தாத்பரிய விசாரம் இது உச்சதம் தாத்பரிய விசாரஸ்ய கிம் பலம் யத் விசாரிய நிர்ணயதவ்யம் யத் வஸ்து தத் ஸ்வரூப நிர்ணய யஸ்ய தேன வாக்கியேன யத் பிரதிபாத்யதே தத் விஷயக நிர்ணயோ பவதி ததேவ ஹலு வேதாந்த வாக்கியானாம் தாத்பரிய விசாரம் கிரியதே சேத் தஸ்ய பலம் கிம் வேதாந்த வாக்கியை எத் பிரதிபாத்தியதே அதனுடைய சுரூபம் சுரூபம் நிர்ணயம் சக்கியதே சுரூப விஷயகமான நிர்ணயம் வரும் சுரூப விஷயக வாக்கிய பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய பலகம் வாக்கிய பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய பலம் கசிய வாக்கிய தாத்பரிய விசாரஸ்ய வாக்கிய தாத்பரிய விசாரஸ்ய கிம் பலம் வாக்கிய பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய இது புது புது விஷயமா இல்லையே அது எந்த வாக்கியமா இருந்தாலும் சப்த பதார்த்த பிரதிபாதகம் கிஞ்சித் சாஸ்திரம் வர்த்தது தஸ்ய சாஸ்திரஸ்ய விசாரஸ்ய கிம் பலம் சப்த பதார்த்த ஸ்வரூப நிர்ணய இது இது வேதம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையே தத்வத் தர்ஹி ஏவம் வியாப்தி அஸ்தி யத்யத் சாஸ்திர ஸ்ரவணம் தத் தச்சாஸ்திர பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய பலகம் இருக்கு இல்லையா வைத்தியசாஸ்திர ஸ்ரவணவத் திருஷ்டாந்தம் வைத்தியசாஸ்திர ஸ்ரவணே அத்ர பஷ்யந்து பக்ஷம் பக்ஷஹ கஹ சாத்யம் கிம் ஹேது கஹ வதது வேதாந்த ஸ்ரவணம்
4: பக்ஷஹ விஷய உபாத்த அவகதி சாதனம்
2: அவகதி சாதனத்துவம் சாத்யம் வேதாந்த வாக்கிய ஸ்ரவணே அவகதி சாதனத்துவம் ஸ்வவிஷய ஸ்வம் வேதாந்த வாக்கியம் ஸ்வம் வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் தானே பக்ஷம் ஸ்ரவணம் ஸ்ரவணம் பக்ஷ அப்ப ஸ்வபதத்தினால ஸ்ரவணம் எடுக்கணும் வேதாந்த வாக்கிய வேதாந்த சப்தேன வாக்கியம் உச்சதே வேதாந்த சப்தஸ்ய வாக்கியம் அர்த்தம் வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் பக்ஷ தரி ஸ்வசப்தேன வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் ஸ்வீகர்த்தவ்யம் ஸ்வஸ்ய விஷய வேதாந்த வாக்கியம் ஸ்வவிஷய வேதாந்த வாக்கியம் வாக்கியேன பிரதிபாதிதம் மயா பூர்வம் அர்த்தவர்ணனகாலே விஷயத்வேன உபாத்தம் இத்யுக்தம் ததா மாஸ்து ஸ்வ ஸ்வசப்தேன வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் கிரஹீதம் ஸ்ரவணஸ்ய விஷய வேதாந்த வாக்கியம் தேன உபாத்தஹ யஹ பிரதிபாத்ய விஷய அர்த்த தஸ்ய யா அவகதி அவகதிர்நாம கேவலம் ஞானம் தான் தாத்பரிய நிச்சயாத்மகம் அப்ராமாண்ய ஜ்ஞான அநாஸ்கந்தித நிச்சய இது தார்க்கிக பாஷையா உச்சதை அப்ராமாண்ய ஜ்ஞான அநாஸ்கந்தித நிர்ணய சந்தேகம் வினா அப்படியா இப்படியான்ற இல்லாமல் இப்படிதான்ன்ற மாதிரி நிர்ணயம் அப்ராமாண்ய சங்காம் வினா தாதிருஷீ அவகதி தத் சாதனத்துவம் சாத்தியம் வேதாந்த ஸ்ரவணே அஸ்தி சாஸ்திர ஸ்ரவணத்வாத் எத்ர எத்ர சாஸ்திர ஸ்ரவணத்துவம் தத்ர தத்ர வைத்தியசாஸ்திரவணம் திருஷ்டாந்த அது இத்தி அனுமனை பிராப்தம் அயம் அபூர்வவிதிர்னோதவியம் நாஸ்தி
3: அர்த்த अत्र कुत्र प्रयोगसामि इत्युक्ते किम् अङ्गपर्यन्तं
2: न अध्ययनम् इति स्वाध्यायोध्येतव्यः इति विधिस्तु अक्षरावाप्तिपर्यन्तम् अध्ययनं विधत्ते तदनन्तरं तस्य अर्थविचारोऽपि कर्तव्यः इति कथं प्राप्तम् इति प्रश्नः सञ्जातः तत् स्वयमेव प्राप्तम् इति समाधानं दत्तम् तदानीं शङ्का कृता स्वयमेव इति किमर्थं वक्तव्यं श्रोतव्यः विधिरस्ति खलु इति अस्ति परन्तु विधिवत् प्रदीयते परन्तु तत्र विधित्वं नास्ति प्राप्तत्व एतावत् जातम् एतदुपरि उच्यते अस्तु भोः अपूर्वविधिर्मास्तु नियमविधिः अस्तु अस्तु नियमविधिः पूर्वं प्रमाणान्तरेण प्राप्तस्यापि नियमः क्रियते इति दृश्यते व्रीहीन् अवहन्ति इत्युदाहरणं व्रीहीन् अवहन्ति इति वाक्यं वर्तते अवहन्यादित्यर्थः तत्र तत्र वाक्येषु बहुत्र विधिः विधिप्रत्ययो न भवति तदानीमपि विधिः स्वीक्रियते तथा अस्ति विधिप्रत्ययो न भवति इत्यपि न कदाचित् लेट् भवितुमर्हति लेट् लेटः विध्यर्थकत्वमस्ति लेटः स्वरूपं किम् इत्युक्ते लड्वत् इति अस्ति लटः यत् स्वरूपं तदेव लेटः स्वरूपम् तस्मात् व्रीहि न वहन्ति इत्यत्र अङ्गविधिः इरुकूडादु लेट् न लेट् अद् लेट् लकारस्य तनि रूपमे कडयादु नूरु इति इरुकरदा इरुन्दा लेट् मादिरि वेचुकणम् अवळदान् तर्हि वेदे लेटः लेट् वेदे इल्लया लेट् वेदे अपो अद् व्रीहि न वहन्ति विधि एन यद् व्रीहि न वहन्ति किमर्थम् अवहननं कर्तव्यं तुषनाशार्थम् अन्यथा तत् पिष्टं कर्तुं न शक्यते पुरोडाशादिकं कर्तुं न शक्यते तर्हि तुषणाशार्थम् अवहननं कर्तव्यम् अवहननं ज्ञायते खलु एवं मुसलेन तस्य इदं कर्तव्यं घातः कर्तव्यः अवहननं किमर्थम् इत्युक्ते तुषणाशार्थम् इति तद् लोके ज्ञातं खलु तुषणाशम् अवहनने कृते तुषणाशो भवति अवहननं तुषणाशफलकम् इति लोके ज्ञायते खलु अनुमानेन ज्ञायते प्रत्यक्षेणापि ज्ञायते इति स्थिते किमर्थं विधिः इति चेत् नियमविधिरयं कथं नियमक्रियते नियमक्रियते इत्यस्य अर्थः कः सिद्धे सति आरभ्यमाणो विधिर्नियमाय भवति इति वैयाकरणैः तदेव उच्यते सिद्धे सति
3: पूर्वं तुषविमोखेनापि इदं सिद्धम् एवं
2: तथा तुषनाशं प्रति अवघातस्य साधनत्वं मानान्तरेण प्राप्तं परन्तु तुषनाशं प्रति अवघात एव साधनम् इति न अन्यान्यपि साधनानि प्राप्तानि नखविदलनं अश्वकुट्टनम् इत्यादि अश्मन कल् कल् एडुत्तुण्ड् अडिचालुं अद् तुषनाशं वरुल्य इपो यन्त्रद्वारा अपि कर्तुं शक्यते पलविध उपायङ्ग् इरुक् अपि इरुक्कुम्बोळुदु पलविध उपायङ्ग्ळ् ओरु फलत्ते कोडुक्कक्कूडिय पल उपायङ्ग्ळ् இருக்கும் பொழுது ஒரு விதி வருது அவஹந்தீன் அவஹனனேனைவ துஷநாச கர்த்தவ்யா அங்கு ஒரு ஏவகாரம் போடணும் அவஹன அவகாதேனைவ துஷநாச கர்த்தவ்யா இது விதி அயம் ஆரம்பியதே தானி கிம் பவதி அது எதுக்கு அவகாதேனைவ இது கிமர்த்தம் உக்தம் இத்துக்தே விதி விதி கிமர்த்தம் வயம் விதேஹ வைபல்யசங்காயாம் तत्र नियमादृष्टम् इति किञ्चित् कल्प्यते मीमांसाशास्त्रे वर्तते नियमादृष्टम् अडिनाद् नियमपूर्वकमाः पण्णुं बोळुद् अदनाल ओरु अदृष्टं कडकिरुद् अन्द अदृष्टम् अप्रम् उपयुज्यते इडिला मीमांसाशास्त्रत्तिल् इरुक् तेरियुम् इल्लया तर्हि किं जातम् इदानीं अत्र नियमविधित्वमस्तु ज्ञातं ज्ञातं चेदपि नियमविधिरयमस्तु वेदान्तश्रवणेनैव साक्षात्काराय यतनीयम् अथवा तात्पर्यनिर्णयः कर्तव्यः
3: तेनैव इत्युक्ते अन्यः किञ्चित्
2: अदुदा इपो खण्डनमण्डलात् तथा वक्तव्यम् इदं नियमविधिः इति कदा वक्तुं शक्यते यथा तुषनाशं प्रति अनेकानि साधनानि प्राप्तानि तत् अनेकेषु साधनेषु प्राप्तेषु एकं साधनं नियमयितुं नियमविधिः प्रवर्तते इति तत्र दृष्टम् अत्र भवता वक्तव्यं तर्हि वाक्यतात्पर्यनिर्णयं प्रति एतद्विना इदानीं परमात्मस्वरूपनिर्णयं प्रति परमात्मस्वरूपप्रतिपादकानि यानि वाक्यानि तेषां वाक्यानां विचारं विना अन्यः कः उपायः वर्तते कोऽपि उपायः अनेके उपायाः यदि प्राप्ताः तर्हि एकस्य उपायस्य नियमः कर्तुं शक्येत पश्यतु इदानीं वाक्यं वाक्यं योजयतु अस्य श्रवणस्य ನಿಯಮವಿಧಿ ವಿಷಯತ್ವಮಪಿ ನಾಸ್ತಿ. ಗೋಚರ ಶಬ್ದಸ್ಯ ವಿಷಯಃ ಇತರ್ಥ. ನಿಯಮವಿಧಿ ವಿಷಯಃ ಅಯಂ ಇತ್ಯಪಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಇತ್ಯುಕ್ತೆ ಶ್ರೋತವ್ಯಃ ಇತಿ ನಿಯಮವಿಧಿಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಶ್ರೋತವ್ಯಃ ಇತಿ ನಿಯಮವಿಧಿಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಶ್ರವಣಂ ನಿಯಮವಿಧೇರ್ ವಿಷಯಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ವಾಕ್ಯ ಪ್ರಯೋಗ ಜಾಗರೂಕ ಮಾರ್ಗಣ. ಶ್ರೋತವ್ಯಃ ಇತಿ ವಾಕ್ಯಂ ನಿಯಮವಿಧಿಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಅಥವಾ ಕಿಂ ವಕ್ತವ್ಯಂ? ಶ್ರವಣಂ ನಿಯಮವಿಧೇರ್ ವಿಷಯಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಅತ್ರ ಆಚಾರ್ಯಾಣಾಂ ವಾಕ್ಯಂ ಕಥಮಸ್ತಿ? ನಚ ಅಸ್ಯ, ಅಸ್ಯ ಇತ್ಯುಕ್ತೆ ಶ್ರವಣಸ್ಯ, ನಿಯಮವಿಧಿ ಗೋಚರತ್ವಂ ನಾಸ್ತಿ, ಕುತಃ ನಾಸ್ತಿ.
0: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಯು ಆರ್ ಲಿಸ್ನಿಂಗ್ ಟು ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್ ರೇಡಿಯೋಸ್, 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನೆಲ್ಸ್ ಫ್ರಮ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.
5: ಓ

சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு இகம் பரம். பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் காபாலி. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே.வி. நாராயணசுவாமி அவர்கள். ஓம் நமச்சிவாய.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு வருகலாமோ. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஆதித்தயே புனரதாத் பிதரம், பிதரந்தாத் புனரதிதயே, ஆதித்தயே புனாஹ புனரதாத் தாத் பிதரம், பிதரஞ்ச த்ரிஷேயம் மாதரஞ்ச ச மாதரம் த்ரிஷேயஞ்ச பிதரம், பிதரஞ்ச.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹஸ்ரநாமா இன் மகாபாரதா, சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா, பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Om Namo Aham Padartha Yoganam Siddhi Hetave Satchidananda Rupaya Shivaya Paramah. Yadyapi Akshara Grahana Matra Paryavasayitvam Adhyena Vidhehe Tathapi Vicharayor Na Pravritya Sambhavah Sangha Adhyenena Apatataha Padartha Matra Pratitehe साङ्गवेदाध्ययनेन अपि पदार्थमात्रं ज्ञायते न तु वाक्यार्थनिर्णयः न भवति. तदनु ब्रह्मणः
3: नृकः
2: अत्र ब्रह्म इति वर्तते स्थूलोपासना जन्य स्थूलोपासन ज्योतिष्टोमादिविधायकानां वाक्यानां सूक्ष्मोपासन भूतदहरादिविद्याविधायकानां च परस्परविरोधाभासं पश्यन् தத்விசாரே புருஷார்த்தாகாங்கி புருஷஹ ஸ்வயமேவ ப்ரவர்த்ததே. இதுதான் சொன்ன ஏற்கனவே ஆயிடுத்து. பரஸ்பர விரோதம் வரும்பொழுது அது நிர்ணயம் வரலன்னா உபயோகம் இல்லை, அந்த வித்தியைக்கு உபயோகம் இல்லை. ஏதோ ஒரு அர்த்தம் தோன்றது, அதனால உபயோகம் இல்லைன்றதுனால யதா வாக்கியார்த்த நிர்ணய சமயக் சாத் ததனுசாரேண கிஞ்சித் கர்த்தவியம். மீமாம்சகை தத்ர மீமாம்சகை என்னாலும் வாக்கியார்த்த விசாரேனா, வாக்கியார்த்த விசாரம் வினா வேதாந்த வாக்கியார்த்த நிர்ணயதும் நசக்கியதே இத்தியதர்த்தம். இதன் ஸ்வயமேவ புருஷ ஞாதும் சக்னோதி, ததர்த்தம் விதி நாபேட்சதே. அப்போ அதனால தத்ர வேதாந்த விசாரே விதிர் நாஸ்தி நாபேட்சதே. எதி அத்தியன பர்யந்தம் அர்த்தஜான பர்யந்தம் அத்தியனம் ஸ்வாத்தியாயோத்தேதவியா இது வாக்கியன ந விவக்ஷிதம் சியாத் தர்ஹி சாஸ்திர விசாரஸ்ய ஆரம்பணியத்துவம் ந சியாத் இது பிரஷ்னகிருதா. அதுதான் கேள்வி இருந்தது. கேவலம் அக்ஷராவாப்தி அர்த்தமேவ அத்யயனம் ஸ்வாத்தியாய விதினா விதீயதே, தர்ஹி அர்த்தஜான பர்யந்தம் வியாபாரஹ நைவ உக்த சியாத். தர்ஹி விதிமூலகஹ அயம் விசாரஹ இது கதம் வக்தும் சக்யதே இது பிருஷ்டே. ததானீம் உச்யதே விதிமூலகத்வம் மாஸ்து, விதிம் வினா கதம் விசாரே ப்ரவர்த்தி சியாத், வேதாந்த வாக்கியார்த்த விசாரே கதம் பிரவர்த்தி சாத். ஏமேவ தர்மசாஸ்திர பூர்மீமாம்சா விசாரேபி கதம் பிரவர்த்தி சாத் இது சேத் ததர்த்தம் விதிர் நாபேக்ஷதே. இதுதான் சமாதானம் சொன்னான். ததஹ ந அநிபந்தனோ விசாரஹ, விசாரஹ அநிபந்தனோ ந இத்துக்தே விதி நிபந்தனோ நாஸ்தி தாவதேவ கிஞ்சித் நிபந்தன நாம நிமித்தம் விசாரஸ்ய ஆரம்பே கிமபி நிமித்தம் நாஸ்தி பிரமாணம் நாஸ்தி இது நபவதி. ஸ்வயமேவ விசாரிய நிர்ணயாஹ விசாரிய விஷயஸ்ய நிர்ணயாஹ கர்த்தவ்யஸ்சேத் விசாரஹ அவசியம் அபேக்ஷதே இதி ஸ்வயமேவ புருஷா நிச்சயேதும் சக்னோ சக்னோதி அதஹ விசாரே ப்ரவர்த்திர் பவதி. சாங்காத்யேனே ப்ரவர்த்திரபி ஏவமேவ அங்கானாம் அத்யேனே பிரதக் விதிரஸ்தி, அங்கானாம் அத்யேனே விதிரஸ்தி அயம் ஷடங்கானி அத்யேதவ்யானி. இது மகாபாஷ்யத்தில் ஒரு வாக்கியம் எடுக்கிறார் இல்லையா, தஸ்மாத் பிராமணஹ நிஷ்காரணஹ நிஷ்கார தஸ்மாத் பிராமணேன நிஷ்காரண நிஷ்காரணேன ஷடங்கோ வேதஹ அத்யேதவ்யோ ஜ்ஞேயஶ்ச இருக்கு. அங்கே ஜ்ஞேயஶ்சான்னு இருக்கு. ஜ்ஞேயஶ்ச இத்துக்கு அர்த்தோபி ஜ்ஞாதவ்யஹ இத்யேவ. இப்போ அர்த்தஜானம் வேண்டாம் யாரும் சொல்லல. தத்ர அர்த்தஜான பர்யந்தம் அத்யயனம் கர்த்தவ்யம் இத்யஸ்மின் அம்சே விதிர் நாபேக்ஷதே. தத்து ஸ்வயமேவ ஏதா ஆபாததா கஷ்டன அர்த்த பிரதீயதே, இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தீர்மானம் ஆயிடுத்துனா அது என்ன அர்த்தம். பரஸ்பர விரோதம் வரும்பொழுது அது விசாரம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லைன்றது நமக்கு ஸ்வயமா தெரிஞ்சு போயிடும். ஸ்வயமேவ அவகந்தும் சக்கியதே தரி கிமர்த்தம் விதி தாவதேவ.
3: பரஸ்பர விரோதம் அஸ்தி இதி ஞானமபி அங்காத்யேன அனந்தரமேவ.
2: ஆ தத அவசியம்
3: பாஷ்ய அத்யேன அனந்தரம் வேத பாஷ்ய
2: அத்யேன அங்காத்யேனே சத்ய பவதி. அர்த்த பிரதீதி இருக்கும் கண்டிப்பா இருக்கும். அர்த்த பிரதீதி இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பா அந்த விரோதம் ஸ்புரிக்கும் எங்கேயாவது இது அபிப்பிராய. தஸ்மான் அனிபந்தனோ விசார அஸ்தி ஹலு மந்தவியோ நிதித்யாசிதவ்யஹ ஆத்மா வா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யான்னு இருக்கு வாக்கியம். பிருகதாரண்யகத்துல மைத்ரேயம் பிரதி யாஜ்ஞவல்க்கிய வாக்கியம், ஆத்மா வா மைத்ரேயி ஆத்மனோ வா அரே தரிசனேன ஸ்ரவணேன மதேன மத்தியா விஜயானேன சர்வமிதம் விதிதம் பவதின்னு கடைசியில் முடிக்கிறார். தத்ர திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யான்னு ரெண்டும் இருக்கு. திரஷ்டவ்யா இத்தியத்திர ஆத்மா வா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா. தத்ர கிம் பவதி தரிசனம் அனூத்ய, தரிசனம் நாம சாட்சாத்காரம், ஆத்மா இது பரமாத்மா உச்சதே, பரமாத்மனஹ சாட்சாத்காரம் உத்திஷ்ய ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஏதத் த்ரயம் விதீயதே. தத்ர கதம் வக்தவ்யம் இத்யுக்தே திரஷ்டவ்யா இது அருஹார்த்தே தவ்ய பிரத்யய, தரிசனயோக்யஹ சாட்சாத் தரிசனம் சாட்சாத்காரம் ஆத்மா சாட்சாத்கார யோக்யஹ தர்ஹி சாட்சாத்கார யோக்யம் ஆத்மானம் அனூத்ய இத்யஸ்ய கோர்த்த சாட்சாத்காரம் அனூத்ய சாட்சாத்காரம் உத்திஷ்யான்னர்த்தம். ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஏதத் த்ரயம் விதீயதே. ஸ்ரவணம் இத்யுக்தே தாத்பரிய நிர்ணய அனுகூல வியாபார, ஸ்ரவணம் காதால கேட்கறது மட்டும் அர்த்தம் இல்ல, தாத்பரிய நிர்ணய அனுகூல வியாபார ஸ்ரவணம் ஏவமேவ ஸ்ரவணம் ஏவம் ந ததா ந. ஸ்ரவணம் இத்யஸ்ய விசிஷ்ய அர்த்தாஹ விவக்ஷிதா, தாத்பரிய நிர்ணயம் ஒவ்வொரு வாக்கியத்துக்கு என்ன தாத்பரியம் இது இதானி எத் கிரியதே தத் இதமேவ உத்தரமீமாம்சாயாம் வா பூர்வமீமாம்சாயாம் வா எத் கிரியதே தாத்பரிய நிர்ணயம் வாக்கியசிய தாத்பரியார்த்தம் அது கண்டுபிடிக்கணும் இல்லையா, இல்லைன்னா ஏதோ ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு அர்த்தம் அப்படின்னா உபயோகம் இல்லை. தாத்பரியார்த்தக்கா இது பூர்வாபர பரியாலோச்சனையா நிர்ணயமான அர்த்தம் தாத்பரியார்த்தா இது உச்சதே. ததர்த்தம் யா வாக்கியார்த்த விசாரம் கிரியதே சா ஸ்ரவணம் இது சப்தேன உச்சதே. அனந்தரம் மனநம் இது கிம் இத்துக்தே தாத்பரிய நிர்ணயித்தே சதி, அதுக்கு அந்த தாத்பரியார்த்தம் இதுதான் தெரியும், ஆனால் அதுக்கு வேற ஏதோ ஒரு அனுமானாதி பிரமாணம் என்ன பிரத்யக்ஷ விரோதம் இருக்கலாம், அனுமானாதி பிரமாண விரோதம் இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கிறதா இருந்தால் அந்த விரோதம் பரிஹர்த்தும் யா சுவாதந்திரேண விசாரம் கிரியதே தது மனநம் அதுவும் வேணும் இல்லையா. இதானி கஷ்டித் கிமப்பி வததி கிம் தேன உத்தம் இது தூ நிர்ணயித்தம் ஏதாவது தாத்பரியம் தஸ்ய தேன ததே உத்தம் இத்தியத்திர சந்தேகம் நாஸ்தி. அதுக்கப்புறம் தேன ததே உத்தம் பரந்து தத் சம்யக்வான் வா சம்யக்வான் வா இத்தியஸ்ய அர்த்தக்கா மானாந்தர விரோதா அஸ்தி வா இது பிரத்யக்ஷ விரோதா அஸ்தி வா அனுமான விரோதா அஸ்தி வா இதெல்லாம் பரீட்சை பண்ணணும் இல்லையா, அது இல்லாம உபயோகம் இல்லை. ஏதர்த்தம் புனா வியாபார கர்த்தவியா தாத்பரிய நிர்ணய வாக்கியசிய அர்த்தஸ்து நிர்ணயிதா வாக்கியத்துக்கு அதுதான் அர்த்தம், ஆனால் அது சரியா இருக்குமா என்றது திருப்பி யோசிக்கணும். இதுக்கு மனநம்னு பேர். ஏவஞ்ச ஸ்ரவணம் மனநம் சமாப்தம் சேத் சாஸ்திரார்த்தம் நிர்ணயிதா இதுக்கப்புறம் தத்திர சந்தேகம் நாஸ்தி. ஆனால் இன்னும் இதுக்கப்புறம் நிதித்தியாசனம்னு நிதித்தியாசனம்னு என்ன தியானம்னு அர்த்தம் தான் நிதித்தியாசனம் தியை சிந்தாயம் தாது தியானார்த்தக தாது நிதாய ஹிருதி விஸ்வேஷன் வருது இல்லையா அந்த தியானம் அர்த்தத்துல தாது அது தியானம் அது முதல் வந்து தித்யாசான் தித்யாசா இது சன்னந்த சப்தா தியாதும் இச்சா தித்யாசா அது இச்சார்த்தத்தில் இல்லை போல இருக்கு சில இடத்துல பார்க்கணும் அது சில எல்லா இடத்துலையும் இச்சார்த்தத்தில் இல்லை சன்பிரத்தியம் சில இடத்துல கேவலம் சுவார்த்தே சன்பிரத்தியோ பவதி. அனந்தரம் லுட்ட தித்யாசனம் இந்த பக்கம் நீன் உபசர்க்கம் நீ தித்யாசனம் தியானம் அவ்வளோதான் அர்த்தம் சன்பிரத்தியானம் சன்பிரத்தியம் கிருத்துவா அனந்தரம் லுட்ட ஆகதா அஸ்தி பாவேவ இது பாதி ஸ்திரவிச்சாரேண நிர்ணீதம் வஸ்து தசிய தியானம் கர்த்தவியம் சாட்சாத்காராய. சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சு போச்சுன்றதுனால மட்டும் சாட்சாத்காரம் வராது இல்லையா. ததப்பரம் எத் கர்த்தவியம் தற்சர்வம் நிதித்தியாசனம் இத்தியனேன உச்சதே. அஸ்து ஏவஞ்ச ஆத்மா வா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யஹ இதி வாக்கியம் வர்த்ததே. தத்ர ஸ்ரோதவ்யா இத்தியனேன ஸ்ரவணம் விதீயதே ஸ்ரோதவ்யா இது தவ்ய பிரத்யேன விதீயதே. தவ்ய பிரத்யஸ்ய அபி கிருத்ய பிரத்யஹ இது கிருத்வா ப்ரைஷாதி சாதாரண்யேன தஸ்ய அர்த்தஹ பிரதீயதே விசிஷ்ய வித்யர்த்தஹ நாஸ்தி வித்யர்த்தஸ்து லக்ஷணயா பவதி இது உச்யதே தவ்ய பிரத்யஸ்ய அபி. பரந்து லோகே இதானீம் தவ்ய பிரத்யாந்தம் பதம் ஸ்ருத்வா விதி பிரதீயதே கந்தவ்யம் த்வயா இத்யுக்தே அயம் கமனம் விதத்தே இது பிரதீயதே தத்வத் பிரதீயதே ஏவ ஸ்ரோதவ்யஹ இத்யுக்தே விதி பிரதீயதே சக்தியா வா பவது லக்ஷணயா வா பவது பிரதீயதே. தத் பிருச்சதி நனு ஸ்ரோதவ்யஹ இதி வாக்கியேன வேதாந்த ஸ்ரவணம் சாக்ஷாத் விதீயதே. வேதாந்த ஸ்ரவணே விதிரேவ அஸ்தி கலு தத் கிமர்த்தம் தியஜதே விதிம் வினைவ சாக்ஷாத் பிராப்தம் இது கிமர்த்தம் வக்தவ்யம் பிரதீயமான விதி கிமர்த்தம் தியஜதே கேள்வி சரியா இருக்கு இல்லையா.
3: अत्र श्रोतव्यः इति शब्देन तात्पर्य निर्णयः कर्तव्यः
2: सत्यम् एवं
3: तत् शक्त्या सह अर्थः न भवति
2: सोऽपि शक्त्या न भवति श्रोतव्यः इत्युक्ते विचारः लक्ष्यते इत्येव लक्षणया एव अस्तु
3: विधेः लक्षणया अर्थवर्णनं कर्तुं शक्यते
2: अवश्यं शक्यते तात्पर्यानुसारेण लक्षणा कर्तव्या तात्पर्यग्राहकं वक्तव्यं तावदेव विधौ बहुत्र लक्षण अस्ति न विधौ परश्शब्दार्थः விதியில விதிவாக்கியத்துல லட்சணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உற்சர்க்கம் அது எங்கேயும் பண்ணக்கூடாது லட்சணே லட்சணாவிருத்தி ஆசிரயணம் முக்கியார்த்தஸ்ய பாதே சத்தியம் கலு முக்கியார்த்தே தாத்பரியானுபவத்தி அஸ்தி சேதேவ லட்சணா ஸ்வீகர்த்தவியா இது தத் விதௌ விதிவாக்கியத்துல லட்சணா லட்சணையா வித்யர்த்த வர்ணனம் இத்தியுக்தே ஜாகரூகமா தான் பண்ணணும்னு அர்த்தம் அது எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பகுத்திர லட்சியார்த்தே ஏவ தாத்பரியம் இது நிர்ணயதே அப்ப அந்த அர்த்தத்துல லட்சணம் சொல்லிதான் வேற வழி இல்ல சத்தியம் ததேவ அதை ஸ்ரோதவியா ஸ்ரவணம் இத்தியுக்தே கேவலம் ஸ்ரோத்ரேந்திரியேண ஸ்ரவணம் இது தாவன் மாத்திரம் ந ததபேட்சையா அதிகம் விவக்ஷிதம் இது தத்ர ஞாயதே ததனுசாரேண லட்சணா ஸ்வீக்ரியதே எவஞ்ச ஸ்ரோதவ்ய இது வாக்கியேன வேதாந்த ஸ்ரவணம் சாட்சாத் விதீயதே கலு தரி கிம் தரி விதி பிரயுக்த ஏவ அயம் விசாரம் இது வக்தும் சக்யதே கில இது சேத் ந விதித்வ பிரயோஜக மட்டும் விதி இருக்கு சொல்லக்கூடாது விதி அது விதினு சொல்லணும்னா எப்படி இருக்கணுமோ அது கிடையாதுன்னு அது என்ன அர்த்தம் லிங்காதி அப்படி தவ்ய பிரத்தியம் இருக்க அது போறோம் அது இருந்தா போறோம் அது விதி மாதிரி தான் தோன்றது ஆனா விதின்னு எப்ப சொல்ல முடியும் மானாந்தரேன அப்பிராப்தம் செய்தே விதி போஜனம் கர்த்தவியம் இது கிமர்த்தம் வர்த்தவியம் உச்சதே மானாந்தரேன பிராப்தம் கலு லோகத அப்பிராப்தம் கில விதாத்தவியம் இதானியம் இதம் லோகத பிராப்தம் இத்தியுக்தம் அஸ்மாபி வாக்கியாத அர்த்தே பிரதீயமானே நிர்ணயே அலபியமானே நிர்ணய கர்த்தவிய நிர்ணயாய எது கர்த்தவியம் தத் கர்த்தவியமேவா இது ஸ்வயமேவ ஞாயத்தே கலு ஏதோ ஒரு அர்த்தம் தோன்றது ஐயே என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்க முடியலன்னா ததர்த்தம் எது கர்த்தவியம் கர்த்தவியமேவ ஸ்வயமேவ ஏவஞ்ச ஸ்வயமேவ பிரவர்த்தி சம்பவே கிமர்த்தம் விதி தஸ்மாத் விதிரிதி கதா வக்தும் சக்யதே யத் மானாந்தரேண அப்ராப்தம் ததா எவ விதாதவியம் தரி விதித்வ பிரயோஜகம் எது ரூபம் நம்ம மானாந்தரேண அப்ராப்தத்வாதிகம் மானாந்தரேண அப்ராப்தத்துவம் மானாந்தரேண அபாதிதத்துவம் இதெல்லாம் வேணும் அப்பதான் விதின்னு சொல்ல முடியும் மானாந்திரேன பாதிதமா இருந்தால் விதின்னு சொல்ல முடியாது சந்திரம் ஆஹரேத் இத்தியுக்தே ஆனையேத் இது ஆகாஷா சந்திரா அத்த ஆனேதவியா இத்தியுக்தே இது கிருதி கிருத்திய சாத்தியம் குற்றச்சித் மானாந்திரேன பாதிதம் இதமபி மானாந்திரேன பாதிதம் இத்தியபி வக்தும் சக்யதே அசக்கியம் இது நிர்ணயித்தம் அசக்கியம் இது நிர்ணயித்தே விஷய விதிஸ்து தஸ்மின் அர்த்தே தாத்பரியம் ந பவதி இத்யர்த்தா யதி ஏவ ஏவம் கிமபி வேத வாக்கியம் அஸ்தி விதிவத் பிரதீயதே வேதவாக்கியம் பாதி பாதி வேதவாக்கிய அர்த்தோ பாதிதான்னு சொல்லக்கூடாது அந்த அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் ஏன் லட்சணா ஸ்வீகர்த்தவியா இத்தியவ தரிஹி அன்யதா அர்த்தவாதா இது வக்தவியம் ஸ்துத்தியர்த்தம் ததா உச்சதே அப்படி கூட சொல்லலாம் மானாந்திரேன பிராப்தே அர்த்தே எதி விதிவத் பிரதீயதே விதி மாதிரி தோன்றது மானாந்திரேன பாதிதமான அர்த்தம் தோன்றது அப்படின்னா அந்த லட்சணையினால அர்த்தம் சொல்லணும் அவ்வளோதான் ஸ்துத்தியர்த்தம்னு சொல்லணும் ததா விதானி வாக்கியானி பகுனி வர்த்தந்தே தத்வதேவ அத்ராபி விதித்வ பிரயோஜகம் எத ரூபம் இத்தனைன கிம் ஸ்வீகர்த்தவியம் மானாந்திரேண அனதிகதத்துவம் மானாந்திரேண அபாதிதத்துவம் மானாந்திரேண அப்ராப்தத்துவம் மானாந்திரேண அபாதிதத்துவம் எதி அஸ்தி ததானிமேவ விதிஹ இது வக்தும் சக்யதே ததேவ மா விதித்வ பிரயோஜகம் ரூபம் தஸ்ய சம்பத்திஹி ப்ராப்திஹி அத்ர நாஸ்தி அஸ்மின் வாக்கியே ஸ்ரோதவ்யஹ இதி வாக்கியே நாஸ்தி ப்ராப்தத்வ மானாந்திரேண பாதம் கிடையாது இங்க பிராப்தி இருக்கு அது அத்த விதி அஸ்தி இது வக்தும் சக்யதே அது அதுதான் சொல்றார் ததாஹி
4: வேதாந்த ஸ்ரவணம் ந ஆணுபூர்வ விதி
2: கோச்சர ந அபூர்வ விதி கோச்சர
4: அபூர்வ விதி கோச்சர
2: பிராப்தத்வ அதுதான் இது அபூர்வ விதின்னு சொல்ல முடியாது விதி மூணு விதமா இருக்கு அபூர்வ விதி நியம விதி பரிசங்கியா விதி இது த்ரிவிதோ விதி தத்த அபூர்வ விதி இது வக்தவியம் சேத் மானாந்திரேண பிராப்திர்ன பவேத் எது மானாந்திரேண ந பிராப்தம் ததேவ அபூர்வ விதேர விஷய யதா வ்ரீஹீன் ப்ரோக்ஷதி ப்ரோக்ஷணேன வ்ரீஹய சம்ஸ்கர்த்தவ்யாஹ இத்யர்த்தம் அப்படி புரோக்ஷணம் பண்றதா இருந்தா அதுல ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறது, அது பண்ணிதான் ஆகணும்ன்றது நமக்கு வேற லௌகிக நியாயம் ஒன்றும் கிடையாது. பிரமாணம் நாஸ்தி லோகேன அனுமானேன ந பிராப்தும் சக்கியதே தஸ்மாத் வ்ரீஹின் ப்ரோக்ஷதி இது அபூர்வ விதி. தத்வதத்ர வேதாந்த ஸ்ரவணம் நம்ம வேதாந்த வாக்கியானாம் தாத்பரிய நிர்ணயானுகூல வியாபார கர்த்தவியா இது ஹலு விதாத்தவியம் தன்ன வக்தவியம் ஸ்வயமேவ ஜ்ஞாயதே தஸ்மாத் அயம் அபூர்வ விதி கோச்சர நாஸ்தி ஸ்ரவணம் அபூர்வ விதேர் விஷயோ நாஸ்தி இத்யுக்தே ஸ்ரவண விஷயக யஹ விதி சஹ அபூர்வ விதிர் ந பவதி ப்ராப்தத்வாத்
4: பிராப்திஷ்ட வேதாந்த ஸ்ரவணம் சோ விஷயோ விஷயவாத அவகதி சாதனம்
2: சாஸ்திர ஸ்ரவணத்வாத் வைத்திய சாஸ்திர ஸ்ரவணவத் இத்யாதிபிஹ பிராப்திஷ்ட அனுமானேன இது பிராப்திஹி கேன பிரமாணேன வேதாந்த ஸ்ரவணம் கர்த்தவ்யம் இத்யத் மயா பூர்வமேவ ஜ்ஞாதம் கதம் ஜ்ஞாதம் அனுமானேன ஜ்ஞாதம் பிராப்திஷ்ட அனுமானேன பிராப்திஷ்ட அனுமானேன கிம் அனுமானம் வேதாந்த ஸ்ரவணம் அவகதி சாதனம் ஸ்வவிஷயத்வேன எதுபாத்தம் தஸ்ய அவகதேஹ சாதனம் வேதாந்த ஸ்ரவணம் ஸ்ரவணம் நாம தாத்பரிய விசாரம் தாத்பரிய விசாரம் தாத்பரிய விசாரம் இது உச்சதம் தாத்பரிய விசாரஸ்ய கிம் ஃபலம் யத் விசார்ய நிர்ணயதவ்யம் யத் வஸ்து தத் ஸ்வரூப நிர்ணய யஸ்ய தேன வாக்கியேன யத் பிரதிபாத்யதே தத் விஷயக நிர்ணயோ பவதி ததேவ ஃலு வேதாந்த வாக்கியானாம் தாத்பரிய விசார கிரியதே சேத் தஸ்ய ஃபலம் கிம் வேதாந்த வாக்கியை யத் பிரதிபாத்யதே அதனுடைய சுரூபம் சுரூபம் நிர்ணயம் சக்கியதே சுரூப விஷயகமான நிர்ணயம் வரும் சுரூப விஷயக வாக்கிய பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய பலகம் வாக்கிய பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய ஃபலம் கசிய வாக்கிய தாத்பரிய விசாரஸ்ய வாக்கிய தாத்பரிய விசாரஸ்ய கிம் ஃபலம் வாக்கிய பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய இது புது புது விஷயமா இல்லையே அது எந்த வாக்கியமா இருந்தாலும் சப்த பதார்த்த பிரதிபாதகம் கிஞ்சித் சாஸ்திரம் வருது தஸ்ய சாஸ்திரஸ்ய விசாரஸ்ய கிம் ஃபலம் சப்த பதார்த்த ஸ்வரூப நிர்ணய அது இது வேதம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையே தத்வத் தர்ஹி ஏவம் வியாப்திரஸ்தி யத்யத் சாஸ்திர ஸ்ரவணம் தத் தச்சாஸ்திர பிரதிபாத்திய பதார்த்த ஸ்வரூப நிர்ணய பலகம் இருக்கு இல்லையா வைத்திய சாஸ்திர ஸ்ரவணவத் திருஷ்டாந்தம் வைத்திய சாஸ்திர ஸ்ரவணே அத்ர பஷ்யந்து பக்ஷம் பக்ஷஹ கஹ சாத்யம் கிம் ஹேது கஹ வதது வேதாந்த ஸ்ரவணம்
4: பக்ஷஹ விஷய உபாத்த அவகதி சாதனம்
2: அவகதி சாதனத்துவம் சாத்யம் வேதாந்த வாக்கிய ஸ்ரவணே அவகதி சாதனத்துவம் ஸ்வ விஷய ஸ்வம் வேதாந்த வாக்கியம் ஸ்வம் வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் தானே பக்ஷம்
3: ஸ்ரவணம்
2: ஸ்ரவணம் பக்ஷ அப்ப ஸ்வபதத்தினால ஸ்ரவணம் எடுக்கணும் வேதாந்த வாக்கிய வேதாந்த சப்தேன வாக்கியம் உச்சதே வேதாந்த சப்தஸ்ய வாக்கியம் அர்த்தம் வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் பக்ஷ தரி ஸ்வசப்தேன வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் ஸ்வீகர்த்தவ்யம் ஸ்வஸ்ய விஷய வேதாந்த வாக்கியம் ஸ்வவிஷய வேதாந்த வாக்கியம் வாக்கியேன பிரதிபாதிதம் மயா பூர்வம் அர்த்தவர்ணனகாலே விஷயத்வேன உபாத்தம் இத்யுக்தம் ததா மாஸ்து ஸ்வ ஸ்வசப்தேன வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் கிரஹீதம் ஸ்ரவணஸ்ய விஷய வேதாந்த வாக்கியம் தேன உபாத்தஹ யஹ பிரதிபாத்ய விஷய அர்த்த தஸ்ய யா அவகதி அவகதிர்நாம கேவலம் ஞானம் ந தாத்பரிய நிச்சயாத்மகம் அப்ராமாண்ய ஜ்ஞான அநாஸ்கந்தித நிச்சய இது தார்க்கிக பாஷையா உச்சதை செய்து அப்ராமாண்ய ஜ்ஞான அநாஸ்கந்திதா நிர்ணயம் சந்தேகம் வினா அப்படியா இப்படியான்ற இல்லாமல் இப்படிதான் மாதிரி நிர்ணயம் அப்ராமாண்ய சங்காம் வினா தாதிருஷி அவகதி தத் சாதனத்துவம் சாத்தியம் வேதாந்த ஸ்ரவணே அஸ்தி சாஸ்திர ஸ்ரவணத்வாத் எத்ர எத்ர சாஸ்திர ஸ்ரவணத்துவம் தத்ர தத்ர அனுமானப்பிரமாணம்
3: அத்த स्वाध्यायोद्धेतव्यधिस्तु
2: अक्षरावाप्तिपर्यन्तम् अध्ययनं विधत्ते तदनन्तरं तस्य अर्थविचारोऽपि कर्तव्यः इति कथं प्राप्तम् इति प्रश्नः सञ्जातः तत् स्वयमेव प्राप्तम् इति समाधानं दत्तम् तदानीं शङ्का कृता स्वयमेव इति किमर्थं वक्तव्यं श्रोतव्यः विधिरस्ति खलु इति अस्ति परन्तु विधिवत् प्रदीयते परन्तु तत्र विधित्वं नास्ति प्राप्तत्वात् एतावत् जातम् एतदुपरि उच्यते अस्तु भोः अपूर्वविधिर्मास्तु नियमविधिः अस्तु अस्तु नियमविधिः पूर्वं प्रमाणान्तरेण प्राप्तस्यापि नियमः क्रियते इति दृश्यते व्रीहीन् अवहन्ति इत्युदाहरणं व्रीहीन् अवहन्ति इति वाक्यं वर्तते अवहन्यादित्यर्थः तत्र तत्र वाक्येषु बहुत्र विधिः विधिप्रत्ययो न भवति तदानीमपि विधिः स्वीक्रियते तथा अस्ति विधिप्रत्ययो न भवति इत्यपि न कदाचित् लेट् भवितुमर्हति लेट् लेटः विध्यर्थकत्वमस्ति लेटः लेटः स्वरूपं किम् इत्युक्ते लड्वत् इति अस्ति लटः यत् स्वरूपं तदेव लेटः स्वरूपं तस्मात् व्रीहीन् अवहन्ति इत्यत्र अङ्गविधिः इरुक्कु केकूडादु लेट् न लेट् अद् लेट् लकारस्य तनि रूपमे कडयादु नूरु इति इरुक्कु इरुक्कुरदा इरुन्दा लेट् माद्रियनु वेच्चुकणु अवळुदान् तर्हि वेदे लेटः लेट् वेदेन्नु इरुक्कु इल्लैया लेट् वेदे अप्पो अद् व्रीहीन् अवहन्ति विधि என்ன இது விரீஹி நவஹந்தி கிமர்த்தம் அவஹனனம் கர்த்தவியம் துஷணாசார்த்தம் அந்நா தது பிஷ்டம் கர்த்தும் நஷக்கியதை புரோடாசாதிகம் கர்த்தும் நஷக்கியதை தரி துஷணாசார்த்தம் அவஹனனம் கர்த்தவியம் அவஹனம் ஞாயத்தை கலு முசலேன தஸ்ய இதம் கர்த்தவிய காதக் கர்த்தவிய அவஹனனம் கிமர்த்தம் இத்யுக்தே துஷணாசார்த்தம் இது தது லோகே ஞாதம் கலு துஷணாசம் அவஹனனே கிருதே துஷணாசோ பவதி अवहननं तुषनाशफलकम् इति लोके ज्ञायते खलु अनुमानेन ज्ञायते प्रत्यक्षेणापि ज्ञायते इति स्थिते किमर्थं विधिः इति चेत् नियमविधिरयं कथं नियमक्रियते नियमक्रियते इत्यस्य अर्थः कः सिद्धे सति आरभ्यमाणो विधिर्नियमाय भवति इति वैयाकरणैः तदेव उच्यते सिद्धे सति तथा तुषनाशं प्रति अवघातस्य साधनत्वं मानान्तरेण प्राप्तं परन्तु तुषनाशं प्रति अवघात एव साधनम् इति न अन्यान्यपि साधनानि प्राप्तानि नखविदलनम् अश्वकुट्टनम् इत्यादि अश्मन कल् कल्लेडुत्तुण्ड् अडिचालुम् अद् तुषनाशं वरुलिय इपो यन्त्रद्वारा अपि कर्तुं शक्यते पलविध उपायङ्गल् इरुक्कु अपि इरुक्कुम्बोळुद् पलविध उपायङ्गल् ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய பல உபாயங்கள் இருக்கும் பொழுது ஒரு விதி வருது அவஹந்தின்னு சரி அவஹனனேனைவ துஷநாச கர்த்தவியா அங்கு ஒரு ஏவகாரம் போடணும் அவஹன அவகாதேனைவ துஷநாச கர்த்தவியா இது விதி அயம் ஆரம்பியதே தானி கிம் பவதி அது எதுக்கு அவகாதேனைவ இது கிமர்த்தம் உக்தம் இத்துக்தே விதி விதி கிமர்த்தம் வயம் விதேஹே வைபல்யசங்காயாம் तत्र नियमादृष्टम् इति किञ्चित् कल्प्यते मीमांसाशास्त्रे वर्तते नियमादृष्टम् अडिनाद् नियम नियमपूर्वकमाः पण्णुं पोळुद् अदनाल ओरु अदृष्टं कडकिरुद् अन्द अदृष्टम् अप्रम् उपकारम् उपयुज्यते इडिल्ला मीमांसाशास्त्रत्तिल् इरुक्कु तेरियुम् इल्लैया तर्हि किं जातम् इदानीम् अत्र नियमविधित्वमस्तु ज्ञातं ज्ञातं चेदपि नियमविधिरयमस्तु वेदान्तश्रवणेनैव साक्षात्काराय यतनीयम् अथवा तात्पर्यनिर्णयः कर्तव्यः अदुदा इपो खण्डनं मण्डरार् तथा वक्तव्यम् इदं नियमविधिः इति कदा वक्तुं शक्यते यथा तुषनाशं प्रति अनेकानि साधनानि प्राप्तानि तत् अनेकेषु साधनेषु प्राप्तेषु एकं साधनं नियमयितुं नियमविधिः प्रवर्तते इति तत्र दृष्टम् अत्र भवता वक्तव्यं तर्हि वाक्यतात्पर्यनिर्णयं प्रति एतद्विना इदानीं परमात्मस्वरूपनिर्णयं प्रति परमात्मस्वरूपप्रतिपादकानि यानि वाक्यानि तेषां वाक्यानां ता विचारं विना अन्यः कः उपायः वर्तते कोऽपि उपायः अनेके उपायाः यदि प्राप्ताः तर्हि एकस्य उपायस्य नियमः कर्तुं शक्येत पश्यतु इदानीं वाक्यं वाक्यं योजयतु अस्य श्रवणस्य ನಿಯಮವಿಧಿ ವಿಷಯತ್ವಮಪಿ ನಾಸ್ತಿ. ಗೋಚರ ಶಬ್ದಸ್ಯ ವಿಷಯಃ ಇತರ್ಥ. ನಿಯಮವಿಧಿ ವಿಷಯಃ ಅಯಂ ಇತ್ಯಪಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಇತ್ಯುಕ್ತೆ ಶ್ರೋತವ್ಯಃ ಇತಿ ನಿಯಮವಿಧಿಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಶ್ರೋತವ್ಯಃ ಇತಿ ನಿಯಮವಿಧಿಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಶ್ರವಣಂ ನಿಯಮವಿಧೇರ್ ವಿಷಯಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ವಾಕ್ಯಪ್ರಯೋಗ ಜಾಗರೂಕ ಮಾರ್ಗ. ಶ್ರೋತವ್ಯಃ ಇತಿ ವಾಕ್ಯಂ ನಿಯಮವಿಧಿಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಅಥವಾ ಕಿಂ ವಕ್ತವ್ಯಂ? ಶ್ರವಣಂ ನಿಯಮವಿಧೇರ್ ವಿಷಯಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಅತ್ರ ಆಚಾರ್ಯಾಣಾಂ ವಾಕ್ಯಂ ಕಥಮಸ್ತಿ? ನ ಚ ಅಸ್ಯ ಅಸ್ಯ ಇತ್ಯುಕ್ತೆ ಶ್ರವಣಸ್ಯ ನಿಯಮವಿಧಿ ಗೋಚರತ್ವಂ ನಾಸ್ತಿ. ಕುತಃ ನಾಸ್ತಿ?
0: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಯು ಆರ್ ಲಿಸ್ನಿಂಗ್ ಟು shaivam.org ರೇಡಿಯೋಸ್ 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನೆಲ್ಸ್ ಫ್ರಮ್ shaivam.org. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.
5: ಓಂ ಇಂದ್ರ.